0: தேவன் இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை
1: மறுமையான தேவ செய்திகள்
2: சங்கீதம்
1: இணைந்திருங்கள் www.kirupai.fm

0: உலகெங்கும் உங்களோடு நானும் சக்தி எஃப்எம் www.sakthifm.com.
1: தன்னலம் மறந்து விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கும் முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் பால் தாகும்.

முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை பிரவுன்ஸ்.

0: ஜெயிக்கிறேன். சக்தி எஃப்எம்
1: நியூஸ் ஃபர்ஸ்ட். பிரதான செய்திகள்
2: வழங்குவது
3: இதோ தகவல். போட வேண்டும் பத்திரிகையில் கையிலே காசு. ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு. தேசியத்தர் சபை
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
4: வணக்கம். நேரம் காலை 7 மணி. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் மேகவர்ணம் பிரதீப், வாசிப்பவர் செல்சாமணி லோஷன்.
1: தலைப்புச் செய்திகள்
5: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது. டிஎல்பி வாசி டிக்கெட்ல
6: மட்டும்தான். சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10,00,000 ரூபாய், 5,00,000 ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
7: Fashion Mag Rewards Getaway. ரூபாய் 5,000-க்கும் அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ். ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா. அக்டோபர் 25 வரை மட்டுமே. Fashion Mag வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
4: புகையிலை மற்றும் மதுபான பாவனையினால் நாளாந்தம் 60 பேர் உயிரிழப்பதாக விழிப்புணர்வு. அனுஜனின் மரண தண்டனையை தளர்த்தும் கலந்துரையாடல்களுக்காக இலங்கை பிரதிநிதிகள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவுக்கு. தனியார் நடவடிக்கைகளுக்காக மெட்ரோ பஸ்களை ஒதுக்க முடியாது என அறிவிப்பு. வடமாகாணத்தில் மன்னார் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களில் இன்றும் மின்வெட்டு. பிரேசிலில் உள்ள தனது தூதரகத்தின் சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அமெரிக்கா அறிவிப்பு.
1: தலைப்புச் செய்திகள்
8: சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதற்தர பல்கலைக்கழகமான கர்டின் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்று உங்கள் ஆராய்ச்சிகளை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்லுங்கள். கர்டின் பெர்த் மற்றும் கொழும்பில் உள்ள நிபுணர்களின் கீழ் கல்வி பயிலுங்கள். விண்ணப்பங்களை எமக்கு அனுப்புங்கள். கர்டின் கலம்பு .lk இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.
1: உள்நாட்டு செய்திகள்.
4: புகையிலை மற்றும் மதுபான பயன்பாட்டினால் வருடாந்தம் 22,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக மதுபான மற்றும் புகையிலை மீதான அதிகார சபை தெரிவித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றின் போது அதிகார சபையின் தலைவர் டாக்டர் ஆனந்த் ரத்நாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்தார். அத்துடன் பொதுமக்கள் மதுபானத்திற்கு அடிமையாவதை தடுப்பதற்கான விசேட வெளித்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள ஆண்களில் 43% மதுபானம் பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நாட்டில் உள்ள பெண்களில் 1.2% மதுபானத்தை உபயோகிப்பதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த நிலையில் நாட்டில் 65% எந்தவொரு மதுபானத்தையும் அருந்தவில்லை எனவும் மதுபானம் மற்றும் புகையிலை மீதான அதிகார சபையின் தலைவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதற்கமைய நாளாந்தும் சுமார் 60 பேர் மதுபானம் மற்றும் புகையிலை பாவனையினால் உயிரிழப்பதாக மதுபானம் மற்றும் புகையிலை மீதான அதிகார சபையின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். வடமாகாணத்தின் மன்னார் தவிர்ந்த இனிய 4 மாவட்டங்களில் இன்றும் மின் விநியோக தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6:30 வரையில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் மின் விநியோகம் தடைப்படும் என வடமாகாண மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். வடமாகாணத்தில் 220 kV மின்பாதையில் கடத்திகளை மாற்றியமைக்கும் பராமரிப்பு பணிகள் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண மின்சார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களில் நேற்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரையில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது. சிவராஜா அனுஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உள்ளிட்ட 4 அடங்கிய குழுவினர் எதிர்வரும் திங்கட்கிழமை சவுதி அரேபியா நோக்கி பயணிக்க உள்ளனர். குறித்த குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உபுல் குமாரபிரம மற்றும் ஃபைசல் முசுப் ஆகியோரும் அடங்குகின்றனர். இதற்கமைய குறித்த 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் சவுதி அரேபியாவில் உள்ள 2 சட்டத்தரணிகள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சிவராஜா அனுஜனின் தண்டனையை குறைப்பது தொடர்பாக சவுதி அரேபிய உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமாதிபத்தினைக்கிடம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது. இந்த விவகாரம் குறித்து சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக தொடர்ச்சியாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதுடன் அங்குள்ள அதிகாரிகளுடன் ராஜதந்திர ரீதியில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அண்மையில் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்கமைய சவுதி அரேபியாவில் அல் அஸ்னா குற்றவியல் நீதிமன்றம் அனுஜன் சிவராஜாவுக்கு ஆரம்பத்தில் 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதத்தையும் விதித்திருந்தது. பின்னர் இந்த தண்டனைக்கு எதிராக அனுஜன் தரப்பினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்ததுடன் அந்த மேன்முறையீட்டுக்கு எதிராக மற்றொரு மனுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த மேன்முறையீடுகளின் தீர்ப்புக்கு அமையவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கல்முனை நட்பொண்டிமணியைச் சேர்ந்த சிவராஜா அனுஜன் சுமார் 9 மாதங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார். மெட்ரோ பஸ்கள் தனியார் தேவைகளுக்காக முன்பதிவு செய்வதற்கான வசதிகள் இதுவரையில் வழங்கப்படவில்லை என லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தெரிவிக்கின்றது. மெட்ரோ பஸ்களை தனியாரின் தேவைகளுக்காக முன்பதிவு செய்ய முடியும் என வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நிறுவனம் தெரிவித்தது. சரிகாலம் மற்றும் உத்தியோகபூர்வ தகவல்களை பெற்றுக்கொள்ள நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ ஊடக தொடர்பாடல் பிரிவை மாத்திரம் பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதன் செயற்திறனை மேம்படுத்துவது தொடர்பாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு எனும் கோபா குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்களை வெளியிடும் செயன்முறையின் வினைத்திறனை மேம்படுத்துதல், வினாத்தாள் மதிப்பீட்டு செயன்முறை, பரீட்சைகளை ஈடுபடுதல் மற்றும் பரீட்சை நடவடிக்கைகளின் இரகசியத்தன்மையை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை பரீட்சக திணைக்களம் தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவினால் ஏற்கனவே வழங்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக குறித்த குழு அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடியது. பரீட்சை நடவடிக்கைகளுக்கு தேவையான இடவசதிகள், தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் அச்சிடும் வசதிகள், பரீட்சைகள் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகள் மற்றும் கட்டணங்களை திருத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்ப முறைகளை அறிமுகப்படுத்துதல் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. பரீட்சை பெறுபவர்களை விரைவாக வெளியிடுவதற்காக புதிய தொழில்நுட்ப முறையை அறிமுகப்படுத்துதல், தனியார் மதிப்பீட்டு நிலையமற்றை நிறுவுதல் மற்றும் நிறுவன ரீதியிலான பரீட்சைகளை வினைத்திறனுடன் நடத்துதல் தொடர்பில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட டிகோயா இரட்டை கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். வழக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த போது தப்பி ஓடிய டிகோயா இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் நேற்று கைது செய்யப்பட்டார். கிடைத்த தகவலுக்கமைய யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்த சுற்றுவிழப்பின் போதே அவர் கைது செய்யப்பட்டார். ஹட்டன் டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் வயோதிப தம்பதியினர் சடலங்களாக கடந்த மே மாதம் 21ஆம் தேதி மீட்கப்பட்டனர். கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் குறித்த தம்பதியினிடமிருந்து 18 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நிலையில் தப்பியோடி தலைமறைவாக இருந்தார். 82 வயதான முதியவரும் அவரின் 82 வயதான மனைவியுமே கொலை செய்யப்பட்டனர். இதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடைய பந்துலை திமோதரை பகுதியைச் சேர்ந்த 37 வயதான சந்தேக நபர் பகவந்தலாவை பகுதியில் மறைந்திருந்த நிலையில் மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதன் பின்னரும் வழக்கமறைகளில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தப்பி ஓடியிருந்தார். இதற்கமைய கடந்த சில மாதங்களாக முன்னெடுக்கப்பட்ட தொடர் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் சந்தை வளாகத்தில்

0: உற்சாகமான காலை நேர வணக்கம். அற்புதமாய் விடுந்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 3 தகுதியில வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர் ஸ்பெஷல் வணக்கம் தாகம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாள்ல ஸ்பெஷலா உங்களுடைய பர்த்டே அப்புறமா வேற வேற விசேஷங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சைபர் 2834 சைபருக்கு. இப்போ நம்ம எல்லாருடைய ராசிக்கும் இன்னைக்கு நம்ம பச்சைக்கிளி பச்சையம்மா என்னென்ன பலன் சொல்ல போறாங்க அப்படின்றத ஓடி போய் கேட்டுட்டு வந்துடலாமா?
1: பச்சைக்கிளி பச்சையம்மா
2: பச்சை கிளி பச்சையம்மா.

0: ஜோதி மொபிடல் ஃபைபரால் இப்போது உங்கள் முழு வீடும் மாறாத அதிவேகத்துடன் ஃபைபர் ஃபிட். சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே உங்கள் வீட்டினை ஃபைபர் ஃபிட் ஆக்குங்கள்.
1: தங்கமான தியாக உள்ளம் கொண்ட தாய்மாருக்கு மணிமன் கிரி தங்கம். வாராந்தம் மில்லியன் ரூபாய் பெறுவதுமிக்க தங்க நகைகள். நாலாந்தம் 20,000 ரூபாய். மணிமன் கிரி 400 கிராம் பக்கெட் உள்ள ரகசிய இலக்கத்தை கண்டுபிடித்து வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் செய்யுங்கள்.

உள்ளிட்ட இந்த பாடல் ருத்ரன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் இணைசையில் பாலாஜி ஸ்ரீ பாடிய பாடல். ஒரு அருமையான பாடல் இது. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதாக வாட்ஸ்அப் பக்கமாக வந்திருக்காங்க. இங்கிறைய ஆனந்த ராஜ் கமலன் தம்பதிகளின் அன்பு மகன் தரேன் கனிஷ்க தனது 12வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடுறாங்களாம். அவரை அம்மா அப்பா உட்பட உற்றார் உறவினர்களான பிரேமஷான், அஞ்சு பவசரா, நந்தகுமார், ஈஸ்வரி, பெருசா, ஜோதி, தேவி, மலர், திஷாந்தன், அம்மு, சதீஷ் ஆகியோர் எல்லாருமே பல்லாண்டு காலம் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அதே போல தெமோதுரையிலிருந்து தெமோதுரை பதுளை வீதியைச் சேர்ந்த ரொபின் சோபனா தம்பதிகளின் புதல்வி கியாரா ஆதர்ஷனா இன்று தனது முதலாவது பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்களாம். இவரை அப்பா ரொபின், அம்மா சோபனா, அப்பம்மா மீனாட்சி, அத்தைமாரன ரூபி, ரூபா, மாமா விஜய், மச்சான் கோகுல் ஆதித்யா அனைவரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. நாங்களும் சக்தி எஃப்எம் சார்பாக இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை அந்த ரெண்டு குட்டீஸ்க்குமே சொல்லிக்கிறோம். அதே போல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக கலஹாலிருந்து சிவா இணைந்திருக்காங்க, யோகா இணைந்திருக்காரு, உடுப்புசலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம், பண்டாரவளை சுமதியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, லிந்தோலையிலிருந்து ஜெகதீஷன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, கொழும்பாய்ந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, நிகம்பூலிருந்து புவனேஸ்வரனும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. சந்தோஷமா எங்களாரையும் அப்படி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்றதுக்கு நானும் தயாரா இருக்கு. நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, 0725385 இது உங்கள் சக்தியின் வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர் ஸ்பெஷல். வணக்கம், தாயகம்.

0: ரூமாவிற்கு மொபிடெல் 1.98
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் மணித்தியால செய்திகள். மணித்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்
2: வழங்குவது
3: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது. டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
4: அபிவிருத்தி ரத்த சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். டிஎல்பி வாசி, அனைவருக்கும் வாசி.
5: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் வெடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடகொரியா மற்றொரு ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தென்கொரியாவும் ஜப்பானும் குற்றம் சுமத்தியுள்ளன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கமைய வடக்கு, மத்திய, சப்ரகமுப, மேல், உவா, தென், வடமேல், வடமத்திய மாகாணங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் தெரிவித்தது. இதனால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திபொழி மன்னாரிலிருந்து பூத்தளம், கொழும்பு, காலி ஊடாக கடலுக்கு அப்பால் உள்ள கடற்பாந்தியங்களில் மழை காலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
6: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கும் ஒரே லுத்தர் டிஎல்பி வாசி டிக்கெட்டுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
1: வெளிநாட்டு செய்திகள்.
5: வடகொரியா மற்றொரு ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தென்கொரியாவும் ஜப்பானும் குற்றம் சுமத்தியுள்ளன. தங்களின் கிழக்கு கடற்பரப்புக்கு அப்பால் இந்த ஏவுகணை சோதனை இடம்பெற்றதாக குறித்த 2 நாடுகளும் தெரிவித்துள்ளன. வன்சான் பகுதியிலிருந்து ஏவுகணை செலுத்தப்பட்டதாக தென்கொரியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் ஏவுகணை தொடர்பான மெழுக தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இதுவரை கண்டம்பட்டு கண்டம் பாயும் ஒரு ஏவுகணையை சோதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் ஏவுகணை விழுந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஜப்பான் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கப்பல்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் ஜப்பான் கடலோர பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர்.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் மணித்தியால செய்திகள்
2: வழங்கியது.
7: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
8: சக்தி எஃப்எம் நேரம் காலை 8 மணி.

0: হ্যালো,
1: হ্যাঁ বলো।
0: এই তোমার বাজারের লিস্টে তো ঝামেলা আছে।
1: আচ্ছা নেটে কল দাও তো।
0: আহা, এখানে কি হলো?
1: আরে এমনি, হাতের অবস্থা এমনিতেই ভালো না, তার মধ্যে ঘন্টার পর ঘন্টা কথা বলে টাকা নষ্ট করার দরকার আছে?
0: তাই বলে কি দরকারি কথা বলা যাবে না?
2: অবশ্যই বলবেন, তবে আম্বার আইটি আইপি ফোন অ্যাপে। আম্বার আইটি আইপি ফোন অ্যাপ আপনাকে নিশ্চিত করছে স্বল্প খরচে অবিরাম গল্প। মাত্র 35 পয়সা কল রেট পাচ্ছেন যে কোনো মোবাইল ও PSTN অপারেটরে। আরো থাকছে প্রতি সেকেন্ড পালস। আম্বার আইটি আইপি ফোন অ্যাপ টু অ্যাপ অডিও ভিডিও কল, গ্রুপ চ্যাট আর ফাইল শেয়ারিং থাকছে একদম ফ্রি। তাই এখনই প্লে স্টোর বা অ্যাপ স্টোর থেকে ডাউনলোড করুন আম্বার আইটি আইপি ফোন অ্যাপ। আম্বার আইটি, দ্য সার্ভিস ইউ উইশ ফর।
3: তামাক ও অ্যালকোহল কখনো শুধু একজন মানুষকে ক্ষতি করে না, এর প্রভাব ছড়িয়ে পড়ে একটি পরিবারে, একটি স্বপ্নে, একটি ভবিষ্যতে। মুহূর্তে নেশা হয়তো ক্ষণিকের, কিন্তু এর ক্ষতি হতে পারে আজীবনের। তাই নিজের জীবনকে ভালোবাসুন, প্রিয়জনের হাসিকে মূল্য দিন, তামাক ও অ্যালকোহলকে না বলুন, কারণ সুস্থ থাকাটাই জীবনের সবচেয়ে বড় অর্জন। জনসচেতনতায় ঢাকা FM 90.4।
4: தனக்கு ஒரு நெகட்டிவாக அல்லது தன்னை வந்து ஒரு டீப்ரோமோட் பண்றாங்க, என்ன வந்து எப்படி கட்டுறாங்க அல்லது செய்வோம் சொல்றாங்க, நெகட்டிவா தான் உள்ள பார்த்தது. பிள்ளைக்கு தெரியாது அதுல உள்ள சேலஞ்சஸ் என்னது. எனவேதான் நாங்க வந்து பிள்ளைக்கு அடிப்படையாக இதுல இருக்கின்ற சரி என்ன தவறு என்னன்றது ஒரு ஆறுதலாக பிள்ளை விளங்கிக் கொள்ளக்கூடிய வழிவகையில அதுக்குரிய நேரத்தை ஒதுக்கி பிள்ளைக்கு நாங்க அதை சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. சொல்லி கொடுக்கறங்கிறது இது ஒரு ஒன் ஷாட்ல முடிஞ்சு போற ஒரு விஷயமாவும் இருக்காங்க. நாங்க தொடர்ச்சியாக பிள்ளைகளோட இந்த விஷயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி அவங்களோட இருந்து இந்த டிஜிட்டல் டிவைசஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் நாங்க எப்படி கையாளுன்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க அதுல வார சேலஞ்சை பெற்றிருப்பாங்க. உண்மையிலேயே ஸ்மார்ட் டிவைசஸ்க்கு தெரியாது, எனக்கு முன்னுக்கு இருக்கிறாள் ஒரு 5 வயது பிள்ளையா, 70 வயதான ஒரு பெரிய ஒருத்தரா, அல்லது 25 வயதான ஒரு வாலிபரா, இவருக்கு என்ன விஷயத்த கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, அதுக்கு இருக்கிற அந்த கண்டென்ட் என்ன விஷயத்த பகுத்தறிவுற விஷயம் வந்து ஸ்மார்ட் டிவைசஸ்க்கு இல்லை. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்குது அந்த ஸ்மார்ட் டிவைஸுக்கு நாங்க எப்படி பகுத்து தொகுத்து பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது இந்த விஷயங்களை நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்குள்ள பிள்ளை ஒரு ஆரோக்கியமான ஸ்மார்ட் டிவைசஸ கையாளக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு ஆளாக நாங்க வளர்த்து விடுறது எங்க எதிர்கால சந்ததிக்கு உண்மையிலே அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைபர் புல்லிங்னு சொல்லுவோம் நாங்க, இணைய வழி அச்சுறுத்தல்கள் போலி முகநூல் கணக்கிடிக்கும், பிள்ளைகளையும் மாற்றப்படுவாங்க, அதால தனிப்பட்ட போய்ப்படங்கள் இருக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன செய்வாங்க அதை சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க, தெரியாது இதை பின்விளைவு என்னன்னு தெரியாம இருக்கு. அப்படி வருவாங்க எங்கள்கிட்ட நிறைய சம்பவங்கள் வருன்ற போது நாங்க அவங்களோட கலந்துரையாடுறோம், தெரியாது அதுல பின்விளைவு தெரியாது. இந்த இடத்துல பிள்ளை வந்து குற்றவாளியாக்கப்படுறத விட நாங்க ஒரு ஆரோக்கியமான எதையானத்தை கொடுத்தால்
5: தொடர்ச்சியாக டிஜிட்டல் யுகம் எவ்வாறான அழுத்தங்களை தரப்போகிறது என்பது தொடர்பாக விரிவாக பேசுவோம். அனந்தர்கள் இலக்கு நிகழ்ச்சியோடு
6: சத்தோசன் நிக்கினி வாசனா குறிப்பிட்ட வர்த்தக நாமங்களில் 4 பொருட்கள் உட்பட 2500 ரூபாய்க்கு மேல் கொள்வனவு செய்து இந்த சீட்டிலுப்பு போட்டியில் பங்கு பெற்றுங்கள்.

0: மக்களின் சக்தி.
1: இலக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே நாங்கள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாகவும் அதே போன்று தற்போதைய சிறுவர்களுடைய வாழ்வியலோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது, நமது நாட்டை பொறுத்தவரையிலே அதனை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு கையாளுகின்ற பொழுது எங்களுடைய சிறுவர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இத்தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினுடைய மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் நிஷா ரியாஸ் எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியிலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தல்களை தந்து கொண்டிருக்கின்றார். அம்மா, நீங்கள் முதல் கூறுகின்ற போது சொன்ன ஒரு விடயம், அதாவது இந்த டிஜிட்டல் பாவனையினூடாக வரக்கூடிய பாதிப்புகள், சைபர் புல்லிங் என்று நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகவும் அதே போன்று சிறுவர்கள் இந்த இணைய பயன்பாட்டினை மேற்கொள்ளுகின்ற போது ஏற்படக்கூடிய உள மற்றும் உடல் ரீதியான அழுத்தங்கள் பாதிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம்.
2: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்று சொல்வார்கள். நாங்கள் எந்த ஒரு விடயத்திலையும் அதற்கான ஒரு லிமிடேஷன் இருக்கணும், அதே போல அதுக்குரிய எல்லைகள் பவுண்டரிஸ் இருக்கணும். நாங்க எந்த வகையில அதை அணுகிறோம் என்ற விஷயம் இருக்கணும். இதை தாண்டி போற போது உண்மையிலேயே அது எங்களுடைய உடல்லையும் சரி உலகத்திலையும் சரி நிறைய தாக்கங்களை கொண்டு வரும். பிள்ளைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்லுவார்கள். பிள்ளைகள் அந்த திரை சாதனங்களுக்கு வந்து கூடுதலான நேரத்தை செலவுறது இருக்குது. அதில் உண்மையிலே பெற்றோராக எங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. நாங்கள் பிள்ளைகள் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அல்லது பிள்ளைகளை ஒரு இடத்தை நாங்கள் அமைதியாக வச்சிருக்கணும் என்ற பண்ணா நாங்கள் யோசிக்கிறது நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் டிவைசஸ்
1: பெற்றோர்கள்
2: அட்டென்ஷனா இருக்கிறனாலும் பிள்ளைகள் இருந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு வேற விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. அப்ப அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கூடுதலாக பிள்ளைகள் இந்த டிஜிட்டல் மீடியாக்க போனதால அவங்களுடைய இந்த கவன சிதறல் குறிக்குது, ஸ்கிரீன் அடிக்ஷன், அதே போல கவன சிதறல். ஒரு விஷயத்த கூர்ந்து ஆழமா அமைதியா பார்க்கிற வீதம் இன்னைக்கு குறைஞ்சு கொண்டு வருது. அதனால அவங்களை

0: பெலன் இசைத்திட்டிலிருந்து பாடல் ஒழித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினிய வானொலியின் ஊடாக. நாங்கள் தேவனுக்குள் அப்பொழுதுமே தாகமாக இருக்கின்ற பொழுது தேவன் எங்களுக்கு அவருடைய ஜீவ தண்ணீரை எங்களுக்கு ஊற்றுகிற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவர் மீது நாங்கள் தாகமாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகின்றார். அன்புடைய பிரியமானவர்களே, எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு எப்பொழுதுமே நாங்கள் துன்பிக்கப்பட்டு விடாதபடிக்கு அவரோடு நாங்கள் தொடர்ந்தும் இணைந்திருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். எங்களுடைய உள்ளான இருதயத்தை தேவனுக்காக திறந்து கொடுத்து நாங்கள் தேவனுக்காக காத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை அவருடைய ஆவியினால் நிறைத்து அவர் வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். இணைந்திருங்கள். உங்களுக்கு இருக்க நீவானோட உங்களுக்காக எடுத்த பாட கேனலை பாகம் 2 இசைத்தட்டிலிருந்து ஒழிக்கின்றது.
1: அப்பா, என்ன போல ஒரு பாவி இந்த உலகத்துல யாருமே இல்லை. நான் உமக்கு துரோகம் செஞ்சு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறேன். நீங்க செய்ததை எல்லாம் மறந்து நன்றி கேட்டு சந்தேகப்பட்டு சில நேரங்களில் நீர் உண்மையான தெய்வமா என்று கேள்வி கேட்டிருக்கேன். இந்த நேரத்திலையும் ஒரு கெட்ட குமாரனை போல திரும்பி வந்திருக்கேன்ப்பா. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா.